0: பாவை.
1: ஒரு கடல் போலினின் காலடியில் திறந்த கைகளும் பாடு பாடு. இது இதில் உத்தரம் பண்ணா பிரைஸ் இல்ல. பல்லவி ஒன்று பாடி கேட்டால் ஒரு சமாதானமாயி கிட்டுன்னில்ல. இத்ர வரை ஆயிட்டோ கிட்டில்ல. அவிட இப்ப எத்தோல்லோ.
0: முத்தம் தன்னில்லா